தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித தனத தனு.